அது அளவுன்னு இருந்த மாதிரிக்கு. ஆனால் இந்தியா ஒழுங்கா ஓய்வுறா மறக்க பொருட்டு வந்துடுவோம்மாடா கேட்கலாம் மறக்க பரவாயில்ல.

ஒரு மறைக்கு ஆனா இந்த என் கூட உயரா மறக்க கூட வந்துடுவோம்மாடா கேட்டா மறக்க பரவாயில்ல.